438.6 மீட்டர், 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 31ஆம் நாள், ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம் தகவல் நேரம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரைப்படங்களில் இருந்து சில திரைசை பாடல்கள் ஆகியன கேட்கலாம். குரலமுதம். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆரிருள் உயித்துவிடும். பொருள்: அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும். அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும். மீண்டும் குரல்: அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆரிருள் உயித்துவிடும். குரல் எண் 121, அதிகாரம் அடக்கமுடைமை.

تغافل نيران. வானிலை அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பல இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இது 60 கிலோமீட்டர் வேகத்தை எட்டக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. எம்வி நார்த் பேசிச் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மதியம் 12 மணிக்கு ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:45 மணிக்கு சிவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 மணிக்கு சகிதீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபாய் நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு சகிதீப்பில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே பிற்பகல் 2:30 சிவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாரடாங் நாளை பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் சிவராஜ் தீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு சகிதீப் செல்லவிருக்கிறது. சகிதீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஹட்பே நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சகிதீப், சிவராஜ் தீப், ஸ்ட்ரைட் ஐலண்ட் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கச் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 16 காலை 7 மணிக்கு ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சகா நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மாலை 4:30 சகிதீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 16 காலை 5:30 சிவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி லட்சுமி நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து மாயபந்தர் வழியாக டெக்லிப்பூர் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 16 காலை 7 மணிக்கு டெக்லிப்பூரில் இருந்து மாயபந்தர் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்வது நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் சில பழைய திரையிசை பாடல்களை கேட்கவிருக்கிறோம்.

நேர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 தேதியன்று உலக இரத்த தான தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த இரத்த தானத்தின் மூலம் உயிர்களை காப்பாற்றுவது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக இது அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் இரத்தம் மற்றும் பிளாஸ்மாவை தானம் செய்ய முன் வருகின்றனர். இந்த காரணத்தினால்தான் இது உலக இரத்த தான தினம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலக இரத்த தான தினம் போன்ற இரத்த தான நிகழ்வுகளில் மக்கள் பங்கேற்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, இது நோய்களாலும் உடல்நல குறைபாடுகளாலும் பாதிக்கப்பட்ட பலரின் உயிரை காப்பாற்றுவதற்கான ஒரு வழியாகும். மேலும் இரத்த தானம் செய்வதன் மூலம் இந்த நோயாளிகள் தங்கள் மருத்துவ சிகிச்சையை தொடர முடியும். இது நோயிலிருந்து தப்பி பிழைப்பதற்கான சிறந்த வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்குகிறது. ஒவ்வொரு இரத்த தானமும் பல உயிர்களை காப்பாற்றவோ அல்லது மாற்றியமைக்கவோ கூடிய ஒரு எளிய கருணை செயல் என்பதை இந்த மையக்கருத்து வலியுறுத்துகிறது. அவசர நிலைகள், அறுவை சிகிச்சைகள், புற்றுநோய் சிகிச்சை மற்றும் பாதுகாப்பான பிரசவத்திற்கு மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்திருக்க வழக்கமான தன்னார்வ இரத்த தானத்தின் அவசியத்தை இது எடுத்து காட்டுகிறது. இதே நேரத்தில் தாராள மனப்பான்மையுடன் சுகாதார அமைப்புகளை தாங்கி நிற்கும் கொடையாளர்களையும் இது கௌரவிக்கிறது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. படம் நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, வரும் திங்கட்கிழமை ஜூன் 15 தேதி மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில்
1: கால்நடைகளுக்கு செயற்கை முறையில் கருவூட்டுதல் குறித்து மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் டி சுஜாதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
0: நேயர்களும் வேளாண் பெருமக்களும் உங்களுக்கான சந்தேகங்களையும் தெரிந்து கொள்ளலாம்.
1: நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 2-3-2-5-5-8. வரும் ஜூன் 15 தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு
0: இது ஒரு நேரடி ஒளிபரப்பு.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடியது.

நேர்களே, நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரையிசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது எமது நிலைய ஸ்டுடியோவில் நேரம் 5:20 நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நாளை நமதே திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், பி. சுசிலா பாடியது.

நேயர்கள், இதுவரை நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரையிசை பாடல்களை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சிகள் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.